அறுவை பினட்டி ஃபில்மசிகி இசை பும்னமக்கி செய்கிறாங்கப்பா சகோல்சேம் திஜேந்திரனி லகுச்சரிபா அங்கசிகி ஃபில்மசிகி மங்காசூபா இசைகி சைசக்லிபசிங் குஞ்சபிஹாரி சுவாமி குமார் அமதி ஷியாம் கான்ஹாய் இசைகி செய்கிறேங்கப்பா கே சி ரோபின் அமதி எஸ் பிரமிளா தமிழசி.